சபரி சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் இப்பொழுது 10:01. நமது சபையில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் உங்கள் பாடல்களை பதிவிட்டு கேட்டு மகிழலாம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். நேற்று நமது சபரி வானொலி 4வது ஆண்டாக அடியெடுத்து வைத்த அந்த நன்னாளிலே பொன்னாளிலே பல்வேறு இடங்களில் அழகாக கேக் வெட்டி கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறோம். சிறப்பு, ஒரு வருடம் கூட இப்படி சிறப்பாக அமைஞ்சது கிடையாது. நேற்று அவ்வளோ சிறப்பாக நிறைய இடத்துல கேக் வெட்டி கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறோம். அனைத்து சொந்தங்களுக்கும் நன்றி வாழ்த்துக்கள், நன்றி வாழ்த்துக்கள்.

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்துக்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெல்லமுதல், கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல், இந்த சிங்காரவேலன் சன்னதியிலே நமது சங்கீத அறிவுகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு சாந்தா, பாடு. என் தயக்கம்
2: நாங்களும் வந்தாச்சு, நடக்கட்டும்.

நிகழ்ச்சியின் முதலாவதாக அழகான ஒரு பக்தி பாடல் ஒலித்து சென்றது. அடுத்ததாக நிகழ்ச்சிக்குள் செல்வோமா? படம் கோரிப்பாளையம், பாடல் ஓட்ட ஒடசல் ஈயம் பித்தளைக்கு பேரிச்சம்பழம். விரும்பி கேட்ட சொந்தம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை கிருத்திஷா இவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ.

அழகான, அருமையான, உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றிகள், வாழ்த்துக்கள். கோரிப்பாளையம் திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல். விரும்பி கேட்ட சொந்தம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை கிருத்திஷா இவர்கள் விருப்பத்தில்.

0: அறிவழகன் மங்கை அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அக்கா என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். வாருங்கள், வணக்கம்.
1: என்னப்பா எல்லாரும் வந்தாச்சா? அப்புறம் நாட்டாம வரல, அறிவழகன் வரலன்னு சொல்லக்கூடாது. 10 மணி ஆனா டான்னு வந்துடணும், ஓகே
0: என்று சிரித்து மகிழ்கிறார் அறிவழகன் மங்கை அவர்கள். அறிவிப்பாளர் அவர்கள் மலர் தூவி வாழ்த்து தெரிவித்து இரு கரம் கூப்பி வணக்கம் என்கிறார். இயக்குனர் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். வாருங்கள், வணக்கம். அறிவிப்பாளர் அவர்கள் பாடலை ஆடடா ஆஹா என்று ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். கரூர் மாவடையான் கோயில் பகுதியிலிருந்து சிபிஆர் அவர்கள் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். வாருங்கள், வணக்கம்.
2: எந்த ஊர் சாமி நீங்க என்று ஒரு பாட்டியை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார். கற்பூர ஆராதனையோடு வந்திருக்கிறார். சிறப்பு பட்டாசெல்லாம் சும்மா சூப்பராக ஜொலிக்குது சிபிஆர் அவர்கள்.
0: அறிவழகன் மங்கை அவர்கள் வந்துட்டாரு நம்ம நாட்டாமை அண்ணன் என்றும், அகிலா சென்னை அகிலா ஸ்ரீதர் அவர்கள் அமர்க்களமான ஆரம்பம் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். வாருங்கள், வணக்கம்.
3: ராமாபுரம் மனுஷியா மேம் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள்.
0: அறிவழகன் மங்கை அவர்கள் வாங்க நாட்டாமை அண்ணா கேக் சாப்பிடலாம் என்றும், பாடலுக்கு முருகனை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள் அறிவிப்பாளர் அவர்கள். அறிவழகன் மங்கை அவர்கள் சிங்கார வேலன் அழகாக பாடி சென்றார். சிறப்பு தேன்மொழி முருகன் அவர்கள் முருகனோடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். முருகனோட தான் வரணும். வாருங்கள், வணக்கம்.
4: சிபிஆர் அவர்கள் பூனையோடு ஒரு குழந்தையும் சூப்பர் அழகான நடனம்.
0: பக்கத்தில் என்னது தங்க பொண்ணு உங்களை இப்படி அடி வெளு வெளுன்னு வெளுக்காங்கல்ல, சூப்பர்.
4: தேன்மொழி முருகன் அவர்கள் நீங்கள் கெட்டவே நிகழ்ச்சி சிறக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். சிபிஆர் அவர்கள் வாத்தியங்களை அடித்து நொறுக்குகிறார் பாடலுக்கு.
0: தேன்மொழி முருகன் அவர்கள் வணக்கம் என்று கைகூப்பி இருக்கிறார். சிறப்பு
4: அறிவழகன் மங்கை அவர்கள் எங்கள் விருப்ப பாடலை வழங்கியதற்கு நன்றிகள் அக்கா என்று கூறியிருக்கிறார். சிறப்பு
0: தேன்மொழி முருகன் அவர்கள் சூப்பர் சாங் என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் தங்க பொண்ணு அக்கா எதுக்கு அண்ணா இப்படி அடிக்கிறாங்க என்று சிபிஆரிடம் கேட்கிறார். சிபிஆர் அதற்கு ஒரு 200 டன் இருக்கும் ஒரு லேடியை கண்ணு முன்னா கொண்டு வந்து ஆட விட்டுக்கிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்கும். யாத்தா நல்லவே இல்லை.
4: நாகர்கோவில் மகேஷ் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், வணக்கம். ராதிகாவை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள்.
0: மதுரை மாட்டு தவணி அழகர் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், வணக்கம்.
4: நீங்கள் கெட்டவே நிகழ்ச்சியை வழங்க வருகை தரும் அழகான தமிழ் உச்சரிப்பு குரல் பேசி நிகழ்ச்சியை வழங்க அரங்கத்தில் நமது அன்பு வெற்றி அறிவிப்பாளர் சகோதரி சோலச்சேரி ஆ விஜய அரசகுமாரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். மேலும் நமது சபரி பண்பலையில் இன்னும் பல புது நிகழ்ச்சிகளை கொடுத்து மென்மேலும் வளர வாழ்த்துக்களுடன் அழகர். ஆகா அருமை அழகு, ஆரம்பமே அழகான பழைய பொக்கிஷம் வாய்ந்த அழகான பக்தி பாடல். அருமை அழகான பாடலை அழகான இசைத்தரத்தில் பாடலை எடுத்து நம்ம செவிகளுக்கு விருந்தளித்து அழகு பார்த்த நமது வெற்றி அன்பு வெற்றி அறிவிப்பாளர் சகோதரியா விஜய அரசகுமாரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். அழகான பாடலை அழகாக பாடி சென்றவர் எஸ் ஜானகி. அழகான இசை எஸ் எம் சுப்பையா. அழகான பாடல் வரிகளுக்கு கற்பனை கூ மா பாலசுப்ரமணியன். சிறப்பு இன்ஃபர்மேஷனுக்கு ரொம்ப நன்றி அழகர் அண்ணன் அவர்களுக்கு. நன்றி அண்ணன், திடீர்னு வரீங்க திடீர்னு போறீங்க. சிறப்பு அடிக்கடி இணைஞ்சிருங்க சபரியோட.
0: அறிவழகன் மங்கை அவர்கள் எதுக்கோ சிரிக்கிறார், எதுக்குன்னு தெரியல. தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள்.
4: அனிட்டன் ஜோ தங்கை விதுரா குட்டி சோலைச்சேரி ரிசீவ் பண்ணுறாராம் அப்படி. சிறப்பு நன்றி. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் மேயாத மான் பாடல் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் என்ற இந்த பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் கரூர் மாவட்டம்
5: ரகுபதி, தங்க பொண்ணு, மனோஜ்குமார், காவ்யா இவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ வருகிறது.

எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். அன்பாக நான் இருந்திருந்தனா தோல்லையே தூக்கினு இருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெச்சா என் வாழ்க்கையே கெத்து.

ஒலித்து சென்ற அந்த அழகான உற்சாகமான பாடல்கள், ஆரம்பமே அசத்தல், உண்மையிலே தான் ரொம்ப அழகான பாடல்கள், உற்சாகமான பாடல்கள், சிறப்பு. மேயாத மான் திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல். விரும்பி கேட்ட சொந்தம் கரூர் மாவட்டம், ரகுபதி, தங்கப்பொண்ணு, மனோஜ்குமார், காவியா இவர்கள் விருப்பத்தில் பாடல்.

0: அறிவழகன் மங்கை அவர்கள், நீங்கள் சொன்னது காமெடியா இருந்தது அக்கா, அதுதான் சிரித்தேன்.
1: காமெடி மாதிரி தானே தெரியும்.
0: சிபிஆர் அவர்கள் அவங்களோட ஃபேவரட் பாட்டியை கண்முன் கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்கள பார்க்கலன்னா அவங்களுக்கு தூக்கமே வராது. எங்கள் வீட்டு குத்துவிளக்கு இவங்க தான். சூப்பர், அருமை அருமை. இவங்கெல்லாம் பழைய பொக்கிஷங்கள், நிச்சயமாக குத்துவிளக்காக தான் இருக்கணும். சிபிஆர் அவர்கள் ஒரு குழந்தையாக மாறி அழகாக கைத்தட்டி சிரித்து கொண்டு இருக்கிறார். நயன்தாராவும் சிரித்து கொண்டு இருக்கிறார்கள். அழகான மேளத்தை கொட்டி முழக்குகிறார் சிபிஆர் அவர்கள். சிறப்பு. அறிவழகன் மங்கையிடம் அறிவிப்பாளர் அவர்கள், எதற்கு காமெடி அறிவு என்று கேட்கிறார் சிபிஆர் அவர்கள். தனது ஜோடி தங்க பொண்ணுடன் அழகான அழகான டான்ஸ். சூப்பர். நாகர்கோயில் மகேஷ் அவர்கள், மகேஷ் ஸ்மார்ட் அவர்கள், குத்து விளக்கு அப்படின்னு சொல்லி ஆடு மாதிரி இருக்குது, பூனை இப்போ ஆடா மாறிடுச்சு. சிறப்பு. அறிவழகன் மங்கை அவர்கள், 200 டன் இருக்கும்னு சொன்னீங்களே, அதுக்குத்தான் அக்கா சிரித்தேன். அவ்வளோ பெரிய பொம்பளை அது, அதனால தான் அப்படி சொன்னேன். சிபிஆர் அவர்கள் குத்து விளக்கை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். 2 குத்துவிளக்கு. அறிவழகன் மங்கை அவர்கள், நாட்டாமை அண்ணன் பாடல் செம.

என்றும், அறிவிப்பாளர் அவர்கள் எக்ஸலண்டான பாடல் பாடல் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் பாடல் அருமை, சூப்பர் தேர்வு, சிபிஆருக்கு வாழ்த்துக்கள், அருமை. நாகர்கோயில் மகேஷ் மாட் அவர்கள் புனையை கொண்டு வந்துட்டார், என்னமோ பண்ணுறாரு என்னன்னு தெரியல. டார்ச் லைட் வச்சு எங்கே குத்துவிளக்கை காணோன்னு தேடிக்கிட்டு இருக்காரு. ரெட்டியார்பட்டியிலிருந்து தீபாகுமார் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள் பூங்கத்துடன். வாருங்கள், வணக்கம், வாழ்த்துக்கள், சூப்பர் என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் இந்த குத்துவிளக்கு எந்த பாத்திரக்கடையில் அண்ணா வாங்கினீங்க, சிபிஆர் அவர்கள் கைத்தட்டி சிரித்து கொண்டிருக்கிறார். ஓ, நாகர்கோவில் மகேஷ் மாட் அவர்கள், நான் அதை ஆடுன்னு நினச்சேன், மானம் மேயாத மானில் படம், அதனால் மான கண்மண் கொண்டு வந்திருக்கிறாங்க, சிறப்பு. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் தீர்க்க சுமங்கலி பாடல். மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலரல்லவோ என்ற இந்த அழகான எனக்கு பிடித்த பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் கோவையிலிருந்து காயத்ரி அவர்கள் விருப்பத்தில் பாடலிடோ.

தீர்க்க சுமங்கலி திரைப்படத்திலிருந்து அழகான பாடல், அருமையான பாடல் ஒலித்து சென்றது விரும்பி கேட்ட சொந்தம் கோவையிலிருந்து காயத்ரி அவர்கள் விருப்பத்தில்.

தேன்மொழி முருகன் அவர்கள் பாடலை கேட்டு அருமையான பாடல் என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் அழகான மல்லிகை பூவை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள், அழகு சிறப்பு. அறிவிப்பாளர் அவர்கள் மலர்தூவி வாழ்த்து தெரிவித்து கைத்தட்டி பாராட்டியிருக்கிறார்கள் பாடல் கேட்டமைக்கு. தேன்மொழி முருகன் அவர்கள் இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், மனதைவரோடும் கீதங்கள் மகிழ்ச்சி என்றும், மிக இனிமை இந்த பாடல் என்றும், ஆரணியில் இருந்த பிரகாஷ் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று. வாருங்கள், வணக்கம். ரெட்டியார்பட்டியிலிருந்து தீபா குமார் அவர்கள் பாடல் சூப்பர்ப் என்றும், மிகவும் அருமை என்றும் பாடலை கூறியிருக்கிறார் சிறப்பு. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் சபரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் வண்ண வண்ண பூக்கள் படம் பாடல் கண்ணம்மா காதல் எனும் கவிதை சொல்லடி என்ற இந்த பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் தேன்மொழி முருகன், தீபா குமார், அசோக் குமார், புன்மதி, ஆலங்குளம் அக்கா, செல்வி அண்ணி மற்றும் சபரி சொந்தங்கள், இவர்களுக்காக பாடல் இதோ.

மேச்சேரி சீராமணியூர் அறிவு சொன்ன மாதிரி பாடலில் தேன் வந்தது. மிகவும் அழகான பாடல். இளையராஜா எஸ் ஜானகி அவர்களின் குரலில் சிறப்பு பாடல். விரும்பி கேட்ட சொந்தம். தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன், ரெட்டியார்பட்டி தீபாகுமார், அசோக்குமார், பொன்மதி, ஆலங்குளம் அக்கா செல்வியண்ணி மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல்.

நாங்கள் விரும்பிய பாடல் தந்தமைக்கு நன்றி. மற்றும் கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி என்று இளையராஜாவை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் தேன்மொழி முருகன் அவர்கள். இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், தீபாகுமார் அவர்கள் பாடல் சூப்பர்ப் என்றும், சிறப்பு மகிழ்ச்சி என்றும், ஹார்ட்டை அப்படியே சுத்த விட்டுருக்காங்க, அழகான பாடல் என்று, வாவ் சூப்பர்ப் என்று தீபாகுமார் அவர்கள் அழகான ஒரு லக்ஷ்மி டாலரையும் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். ப்ரைஸோ நோ தேன்மொழிக்கே அறிவிப்பாளர் அவர்கள் கைத்தட்டி பாராட்டியிருக்கிறார் அழகான பாடல் என்று. தீபாகுமார் அவர்கள் மிகவும் அருமை பாடல் என்றும், அடடா ஆஹா என்று அறிவிப்பாளர் அவர்களும், தீபாகுமார் அவர்கள் பிரமாதம் என்று ஹார்ட்டை வெளியே அழகாக ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. சிறப்பு அறிவழகன் மங்கை அவர்கள் பாடல் இனிமை என்றும், மிக இனிமை இந்த பாடல் என்று தீபாகுமார் அவர்களும், தேன்மொழி முருகன் அவர்கள் மகிழ்ச்சி நன்றி என்று இரு கை கூப்பி வணங்கி நிற்கிறார். மதுரை மாட்டுத்தாவணி அழகர் அவர்கள் அழகான காதல் பாடல் அருமை அழகு அழகான இரு குரல்களில் பாடல் மிக தெளிவான பாடலுக்கு குரல்கள் இளையராஜா எஸ் ஜானகி. அறிவழகன் மங்கை அவர்கள் உங்களுக்கும் தேன் வந்ததா அக்கா? சூப்பர் சிறப்பு. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் கோவையிலிருந்து பத்மா நரசிம்மன் அவர்கள் அருமையான முறையில் சபரி வானொலியை நடத்தும் கீதநேசன் மற்றும் அனைத்து நிகழ்ச்சி தொகுப்பாளர் தொகுப்பாளினிக்கும் மற்றும் கேட்கும் அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி, பாராட்டுக்கள், வாழ்க வளமுடன் என்று நேற்றைய பாராட்டை இன்று தெரிவித்திருக்கிறார்கள். சிறுபிழை மன்னிக்கவும், கீதநேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி என்று கூறியிருக்கிறார். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் வரும் பாடலின் படம் 131 நிமிடங்கள். பாடல் கும்பகோண மாமா. இசையுடன் இணைந்து மதுரை மாட்டுத்தாவணி அழகர். நன்றி, வாழ்த்துக்கள். பாடல் இதோ.

அழகான பாடல். இந்த கும்பகோணம் மாமாவை பார்த்ததும் இல்லை, பாடலை கேட்டதும் இல்லை. 131 நிமிடங்கள் திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல். விரும்பி கேட்ட சொந்தம் மதுரை மாட்டு தவணி அழகர்கள் அழகர் அவர்களுக்காக பாடல் இசைத்து சென்றது. மதுரை மாட்டுத்தவணி அழகர் அவர்கள் 131 நிமிடங்கள் படப்பாடல் அருமை அழகு, கேட்கவே உற்சாகம். அழகான பாடலை அழகான இசைத்திரத்தில் பாடலை எடுத்து நமக்கு கொடுத்து அழகு பார்த்த நமது வெற்றி அறிவிப்பாளர் சகோதரி சோலச்சேரியா விஜய அரசகுமாரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். அழகான பாடல் வரிகளுக்கு கற்பனை கவிஞர் தென்காட்சி பாரதி சுவாமி, அழகான பாடலுக்கு அழகான இசையை தந்தவர் பி.எஸ். திவாகர், அழகான பாடலை அழகான நம் செவியோரம் பாடிச் சென்றவர் பி. சுசீலா. இந்த படம் ஜனவரி 14, 1981 கே.என். கிருஷ்ணன் இயக்கத்தில், அறிமுகம் ரஞ்சித் என்ற ரமணன், உடன் விஜயமாலினி சுபாஷினி நடித்து வெளிவந்த படம். இந்த படம் கொடைக்கானல் அருகே நாயுடுபுர வெள்ளையப்பன் தியேட்டரில் 6 வாரங்களுக்கு மேல் ஓடிய படம். இங்கு தினசரி 2 காட்சிகள் தான் நடக்குமாம். இரவு குளிர் பனிமூட்டம் அதிகம் காணப்படும் என்பதால் இரவு காட்சிகள் இல்லை. இப்போ இந்நாளில் காலை அங்கு மழை குளிர் அதிகம், இங்கு தொழில் அதிகம் விவசாயம். இங்கு ஃபேமஸ் பேரிக்கா, கேரட், முள்ளங்கி, உருளைக்கிழங்கு, வெங்காயம், அவரை, புடலங்காய், இங்கு அனைத்துமே விலை கம்மியாக தாங்க இருக்கும். தோட்டத்திலே வாங்கினால் பைசா கம்மி. இங்கு என் நண்பர் வீட்டில் ₹100 காய் வாங்கினேன் ஒரு சாக்கில், அதிகமாகத்தான் தந்தார்கள். மறக்க முடியாத நினைவுதான். நன்றி வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு அண்ணே, எவ்வளோ சீப்பான இடத்துல போய் இருந்திருக்கீங்க. இல்லை சிறப்பு, உங்களோட இன்ஃபர்மேஷன் ரொம்ப அழகு, நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல், அரிதான பாடல். இப்படிப்பட்ட பாடல்களை இவரால் தான் தேட முடியும். பாடல் அருமை. மதுரை அழகருக்கு நன்றி வாழ்த்துக்கள். சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும். இயக்குனர் அவர்கள் வாருங்கள், வணக்கம். அருமையான பாடல் சிறப்பு என்று பூங்கொத்து கொடுத்து பாராட்டி இருக்கிறார்கள். உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி செம என்று தேன்மொழி முருகன் அவர்களும், தீபாகுமார் அவர்கள் மிக இனிமை இந்த பாடல் என்றும், அழகான பாடல் என்று தம்சப் காட்டி சிறப்பு மகிழ்ச்சி கோல்டன் லைக் என்று தீபாகுமார் அவர்களும், அறிவழகன் மங்கை அவர்கள் ஒரு நல்ல பாடல் கேட்க விடமாட்டேங்கிறாங்க, போன் வந்துருச்சு. மதுரை மாட்டுத்தவணி அழகர் அவர்கள் பாடலை ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். அழகான ஒலித்தரத்தில் பாடல் செம. சகோதரிக்கு நன்றி வாழ்த்துக்கள். சிறப்பு நன்றி என்ன. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் சிந்தனை துளி. வெண்மை என்பது நிறமன்று, நிறமின்மை இனிய நற்காலை நல்விடியல். முல்லைக்காடு பாபு அவர்களுக்கு நன்றி. பொன்மொழிகள் தந்த. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அழகர் அவர்கள் நமது சபரி வானொலியில் 4ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கும் நமது சபரி வானொலிக்கும் இளைய இயக்குனர் மற்றும் நமது அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் என்று நேற்றைய வார்த்தை இன்றைக்கு போட்டிருக்கார். சிறப்பு நன்றி நன்றி. சபரியில் தினம் ஒரு குரல் பகுதியில் இருள் சேர இருவினையும் சேரா இறைவன், பொருள் சேர புகழ் புரிந்தார் மாட்டு. இறைவனை உண்மையாக போற்றி நல்ல பண்புகளுடன் வாழ்பவர்களுக்கு
அறியாமை இருள் காரணமாக நல்லதும் கெட்டதுமான செயல்களில் விளைவுகள் சேராது. அவர்கள் நல்ல பாதையில் நிலைத்து வாழ்வார்கள். சிறப்பு. சிந்தனை நல்வழியில் நடப்பவர்களுக்கு தீமை அணுகாது. தினம் ஒரு குரல் பகுதியில் அழகான குரல் விளக்கங்கள் நமக்கு அளித்த தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள். அடுத்ததாக வரும் பாடல் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை த சோமசுந்தர பிரபு இவர்கள் விருப்பத்தில் படம் ஜென்டில்மேன் பாடல் ஒட்டகத்தை கட்டிக்கோ பாடல் இதோ.

ஜென்டில்மேன் திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் செமசாங். உண்மையிலே சிறப்பு பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை தா சோமசுந்தர பிரபு இவர்களின் விருப்பத்தில்.

தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள் திருக்குறளை மிகவும் அழகாக வாசித்து அதற்கான விளக்கம் சிறப்பாக தந்த சகோதரி விஜய அரசகுமார் அவர்களுக்கு என் வாழ்த்துக்கள் நன்றிகள் என்று கூறியிருக்கிறார் சிறப்பு. நன்றி நன்றி. பாடலை கேட்டு அறிவிப்பாளர் அவர்கள் விசிலடித்து பாராட்டி வேற லெவல் என்றும் அறிவழகன் மங்கை அவர்கள் நிறைய ஒட்டகமாக கண்முன் கொண்டு வந்திருக்கிறாங்க, கிளம்பிட்டாங்க போலாங்க. இயக்குனர் அவர்கள் எப்போ இருந்து இந்த வேலை ஐயா என்று கேட்கிறார். இயக்குனர் அவர்கள் மனதைவிடும் கீதங்கள் மகிழ்ச்சி என்றும் எக்ஸலண்ட் என்றும் அறிவிப்பாளர் அவர்கள் சூப்பர் சாங் என்றும் தேன்மொழி முருகன் அவர்கள் எஸ்பிபியை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார். ஆஹா அருமை, இனிமை இந்த பாடல், பாடல் மிக அருமை என்றும் தீபாகுமார் அவர்கள் ஆஹா அருமை, கிரேட் பாடல் என்றும் சிபிஆர் அவர்கள் மேளத்தை அடித்து நொறுக்குகிறார் சிறப்பு. பாடலை கேட்டு தீபாகுமார் அவர்கள் மிக இனிமை இந்த பாடல் என்றும் சிபிஆர் திருப்பி அந்த உருவத்தை கண்முன் கொண்டு வந்துட்டாங்க. இது என்னதுன்னா சொல்லுங்களேன். அதை பார்த்து இயக்குனர் அவர்கள் வேற லெவல் என்கிறார். பாடலை கேட்டு அறிவிப்பாளர் அவர்கள் அடடா ஆஹா என்றும் தீபாகுமார் அவர்கள் அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும் அறிவழகன் மங்கை அவர்கள் இயக்குனர் அவர்கள் சொல்வதை கேட்டு இனிமேல் இந்த வேலையாவது பார்க்கலாம், ராஜஸ்தான் போயிடலாம் ஒட்டகம் மேய்க்கிறதுக்கு, இங்கே இருந்தால் ஒரு வேலையும் ஆக மாட்டேங்குது. தீபாகுமார் அவர்கள் எனக்கு மிகவும் பிடித்த பாடல், அருமை அருமை என்றும் இயக்குனர் அவர்கள் போகும்போது என்னையும் கூப்பிடுங்கள் ஐயா, ஒட்டு மொத்தமாக போய் எல்லாரும் மேய்க்க போகிறீங்க போல. அறிவழகன் மங்கை அவர்கள் பாடலை கேட்டு ரசித்த நாம் அனைவரும் ஜென்டில் மேன் தான். இயக்குனர் அவர்கள் அப்போ ஜென்டில் உமன் இல்லையா ஐயா? அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் சபரி சொந்தங்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கம். படம் ராஜாவின் பார்வையிலே பாடல் ஒரு சுடர் இரு சுடர், விருப்பம் தீபாகுமார், தேன்மொழி முருகன், அசோக்குமார், அம்மா செல்வி அண்ணி, இஷாந்த் மௌனிஸ், மகதீஷ் மகி, பிரத்திகா, அலெக்சா நரேன், இவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ.

ராஜாவின் பார்வையிலே இந்த திரைப்படத்திலிருந்து அழகான அரிதான பாடல். மனோ ஜானகி இவர்கள் குரலில் அருமையாக ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டியிலிருந்து தீபா குமார், தேன்மொழி முருகன், அசோக்குமார், ஆலங்குளம் அம்மா செல்வி அண்ணி, இஷாந்த், மௌனிஸ், மகதீஷ், மகி பிரதிகா, அலெக்ஷா நரேன் இவர்கள் விருப்பத்தில்

இயக்குனர் அவர்கள் இங்கே இருக்கிறவங்களை விட இங்கே இருக்கிறவங்களை மேய்க்கிறதை விட ஒட்டகமே பரவாயில்லை என்கிறார். கிளம்பிட்டார் போல. தீபாகுமார் அவர்கள் எங்கள் விருப்ப பாடலை வழங்கியதற்கு விஜயத்தை அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி என்று கூறியிருக்கிறார் சிறப்பு. நன்றி தீபா. ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் அழகான பாடல் என்று தம்ஸ்அப் காட்டியிருக்கிறார் சிறப்பு. அறிவழகன் மங்கை அவர்கள் நீங்கள் இல்லைன்னா அப்படியே நாட்டாமான்னு நீங்கள் இல்லாமலா ஓகே நீங்கள் இல்லாமலா அப்படியே நாட்டாம அண்ணனையும் கூட்டிகிட்டு போயிடலாம் ஐயா என்று அறிவழகன் மங்கை அவர்கள் எல்லாருமா சேர்ந்து கிளம்பிட்டாங்க. கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர்ப் என்று அறிவிப்பாளர் பாடலை கூறியிருக்கிறார். சிபிஆர் அவர்கள் ஒரு பேகை எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க சூப்பராக. போயிட்டு வாங்க, ஆல் த பெஸ்ட். தீபாகுமார் அவர்கள் சூப்பர்ப் அருமை என்றும் விஜயை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். இயக்குனர் அவர்கள் சூப்பர் சாங் என்றும் இனிமையான பாடல் இனிமையான இதமான பாடல் என்றும் தீபாகுமார் அவர்கள் பாடலை கேட்டு மகிழ்ந்து பதிவிட்ட சபரி சொந்தங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் பல. நன்றி நன்றி. சென்னையிலிருந்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள் இனிமையான பாடல் முதல் முறையாக கேட்கிறேன் என்கிறார் பாடல் சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள் சிபிஆர் கிளம்புனதுக்கு போங்க போங்க உங்களை பார்த்து ராஜஸ்தானில் இருந்து ஒட்டகங்கள் ஓடிடாமல் பார்த்துக்குங்க போங்க என்று கூறியிருக்கிறார். இயக்குனர் அவர்கள் அவர் அங்கு வந்தால் பாலைவனம் கூட பூக்கள் பூக்க ஆரம்பித்துவிடும் ஐயா. தேன்மொழி முருகன் அவர்கள் ஒரு சுடர் இரு சுடர் இந்த பாடலை நான் கேட்டதே இல்லை, அரிதான பாடல், அருமை பாடல் தேர்வு செய்த தீபாவுக்கு நன்றி வாழ்த்துக்கள் என்றும் சிபிஆர் அவர்கள் சரி நாம கிளம்புவோம் பாலைவனம் கூட பூ பூக்க ஆரம்பித்துவிடும் என்று கூறியதற்கு சிபிஆர் கிளம்பிட்டாராம். அறிவழகன் மங்கை அவர்கள் முன்ன போய் இடம் பிடிச்சு வைங்க அண்ணா, பின்னாலேயே நாங்கள் வரோம் சிபிஆர. இயக்குனர் அவர்கள் சாரி அறிவிப்பாளர் அவர்கள் இந்த படத்தில் ஒரு சிறப்பு என்ன தெரியுமா, விஜய் அஜித் இணைந்து நடித்திருப்பார்கள் என்று கூறியிருக்கிறார். தேன்மொழி முருகன் அவர்கள் போங்க போங்க காத்து வரட்டும். சிபிஆர் அவர்கள் அந்த ஊருக்கு போனாலும் இதே வசனம்தான் வரும். எந்த வசனம் புரியலையே. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் போயும் போயும் மனிதனுக்கு இந்த பாடல் விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை அகிலா ஸ்ரீதர் இவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ வருகிறது.

அகில ஸ்ரீதர் அவர்கள் விருப்ப பாடல் ஒலிபரப்புக்கு நன்றி என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் சகோதரி அகிலா ஸ்ரீதர் தேர்வு செய்த பாடல் அருமையான தலைவர் பாடல், கேட்க கேட்க அருமை இனிமை நன்றி வாழ்த்துக்கள் என்றும், ஆர்னியிலிருந்த பிரகாஷ் அவர்கள் பாடல் மிகவும் அருமை ஐயா என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி, அடடா இப்படி அசத்துறீங்களே அருமையான பாடல் என்று, எம்ஜிஆரை கண்முன் கொண்டு வந்து மிக்க மகிழ்ச்சி என்றும், அற்புதம் பாடல் என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் நல்ல தத்துவ பாடல் அருமை மிகவும் அருமை, தேன்மொழி முருகன் அவர்கள் எம்ஜிஆரை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள், தீபா குமார் அவர்கள் அற்புதம் சூப்பர் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் தத்துவ பாடல் அருமை என்றும், டிஎம்எஸ்ஐ கண்முன் கொண்டு வந்து மிக்க மகிழ்ச்சி, எம்ஜிஆரை கண்முன் கொண்டு வந்து நீங்கள் சொன்னால் சரிதான் கிரேட் என்றும், தீபாகுமார் கைத்தட்டி பாராட்டி இருக்கிறார்கள், தேன்மொழி முருகன் அவர்கள் எம்ஜிஆரை கண்முன் கொண்டு வந்து அருமை என்றும், ஆஹா அருமை என்று தீபாகுமார் அவர்களும், அகிலா ஸ்ரீதர் அவர்கள் சும்மா அதிரதில்லை என்று எம்ஜிஆரை கண்முன் கொண்டு வந்து, அடடா இப்படி அசத்துறீங்களே என்று தீபாகுமார் அவர்களும், பாடலை கேட்டவருக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்ந்து பரிசளிக்கிறார் தேன்மொழி முருகன், லக்ஷ்மி டாலரை பரிசளிக்கிறாங்க தீபாகுமார் அவர்கள், தேன்மொழி முருகன் அவர்கள் அருமை வாழ்த்துக்கள், மனதை தொட்ட பாடல் என்றும், சிறப்பான பாடல் அருமை என்றும், தீபாகுமார் அவர்கள் அருமையான பாடல் என்றும், எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் இனிமை என்றும், பாடல் இனிது நன்றி என்று தேன்மொழி முருகன் அவர்களும், அறிவழகன் மங்கை அவர்கள் இன்றைய கால சூழலுக்கு ஏற்ற பாடல் இது என்று கூறியிருக்கிறார். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் சுக்கரன் பாடல் சப்போஸ் உன்னுக்கு அதலிச்சு என்ற இந்த அழகான பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து அரசகுமாரன் விஜய், எங்கள் விதுராக்குட்டி கோயில்பட்டியிலிருந்து அனிட்டன்ஜோ மற்றும் சபரி சொந்தங்களுக்காக பாடல் இதோ.

போட்டு தங்காச்சிக்கு மை போட்டு ஃபேமிலிக்கு ஐஸ் போட்டு பர்ஃபெக்ட்.

சுக்கரன் திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்டு சொந்தம். தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து அரசகுமாரன் விஜி, எங்கள் விதுராக்குட்டி, கோயில்பட்டியிலிருந்து அனிட்டன் ஜோ மற்றும் சபரி சொந்தங்களுக்காக பாடல்.

பாடலை கேட்டு அறிவிப்பாளர் அவர்கள் பாடல் மிக அருமை, அட்டகாசம் என்று விசிலடித்து பாராட்டியிருக்கிறார். சிபிஆர் அவர்கள் அழகாக பேண்ட் வாத்தியங்களுடன் நடனம் அருமை. அப்புறம் ஏதோ என்னவோ ஊதுறாரு, அதிலிருந்து அந்த ஹார்ட் வருது. நன்றி நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் பாடல் வேற லெவல் என்று விசிலடித்து பாராட்டியிருக்கிறார்கள். அறிவழகன் மங்கை அவர்கள் பாடல் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, செம என்றும் செம சூப்பர் என்றும். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள் எனக்காகவும் பாடல் கேட்டதற்கு மிக்க நன்றி. பாடலை கேட்டு நானும் மகிழ்ந்தேன். அனிட்டன் ஜோ, மேலும் இன்றைய பாடல்கள் அனைத்தும் சிறப்பு. அனைவருக்கும் எங்களின் வாழ்த்துக்கள், சிறப்பு, நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல் செய்து தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர் என்றும். சென்னையிலிருந்து அகில ஸ்ரீதர் அவர்கள் சப்போஸ் பாடல் இனிமை என்று வாழ்த்தியிருக்கிறார், சிறப்பு. தீபாகுமார் அவர்கள் அருமையான பாடல் என்றும் மலர் தூவி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் கலர் கலராக ஒரு வானவில் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார், சிறப்பு. தீபாகுமார் அவர்கள் சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் அட்டகாசம் என்றும். தீபாகுமார் அவர்கள் ஹார்ட்டை வெளியே எடுத்து வச்சிட்டாங்க, அழகான பாடல் என்று. அனிட்டன் ஜோ, அழகாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான் அனிட்டன் ஜோ, சிறப்பு. தீபாகுமார் அவர்கள் உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், பாடல் சூப்பர் என்றும், கோல்டன் லைக் என்றும். இயக்குனர் அவர்கள் மனதை தொட்ட பாடல் என்றும், தத்துவ பாடல் அருமை என்றும். ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் அழகான பாடல் என்றும், சவுண்ட் மட்டும் கம்மியாக இருக்கு என்று. தேன்மொழி முருகன் அவர்களும் அறிவழகன் மங்கை அவர்கள் இயக்குனருக்கு இந்த பாடல் தத்துவ பாடலாக அப்படி தான் தெரியுது. தேன்மொழி முருகன் அவர்கள் புதிதாய் வந்த தத்துவ பாடல். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நிகழ்ச்சிக்கு மிஸ்டர் ரோமியோ படம் மெல்லிசையே என்ற அந்த அழகான பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் இயக்குனர் கீதநேசன் அவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ.

அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் மிஸ்டர் ரோமியோ திரைப்படத்திலிருந்து. விரும்பி கேட்ட சொந்தம் இயக்குனர் கீதனேசன் அவர்கள். விருப்பத்தில் பாடல்.

இயக்குனர் அவர்கள் நாங்கள் விரும்பிய பாடலை தந்தமைக்கு நன்றி மற்றும் கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி. எனது விருப்ப பாடல் வழங்கியதற்கு மிக்க மகிழ்ச்சி என்று தெரிவித்திருக்கிறார் சிறப்பு. நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள், மெல்லிசையே என் இதயத்தின் மெல்லிசையே பாடல் மெல்லிசையாக போகிறது. அருமையான பாடல், கேட்க இனிமையாக இருக்கிறது. பாடல் தேர்வு செய்த இயக்குனர் ஐயாவுக்கு நன்றி வாழ்த்துக்கள் என்று சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும், இயக்குனர் அவர்கள் கேட்கவே ஆனந்தமாக இருக்கு என்றும், ஆஹா அருமை இனிமை என்று தேன்மொழி முருகன் அவர்களும், அறிவழகன் மங்கை அவர்கள் தேனான பாடல் இனிமை என்றும், தீபாகுமார் அவர்கள் ஆஹா அருமை என்று தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும், கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர் என்றும், தீபாகுமார் அவர்கள் மிக இனிமை இந்த பாடல் பிரமாதம் என்றும், அறிவிப்பாளர் அவர்கள் விசிலடித்து பாராட்டி எக்ஸலண்ட் என்கிறார் பாடலை தீபாகுமார் அவர்கள் அழகான பாடல் என்றும், நன்றி ஐயா என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் இசைத்தரம் அருமை, தீபாகுமார் அவர்கள் சூப்பர் வேற லெவல் மனதை தொட்ட பாடல் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் இனிமையான இசை தந்த இனிமையான இதமான பாடல் அருமை என்றும், அகிலா ஸ்ரீதர் அவர்கள் அழகான பாடல் இசை அழகாக வருடி செல்கிறது சிறப்பு, தீபாகுமார் அவர்கள் கேட்கவே ஆனந்தமாய் இருக்கு. கோவை கணபதியிலிருந்து சந்திரமோகன் அவர்கள் வாருங்கள். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? மெல்லிசையே மனதை வருடும் பாடல் அருமை சிறப்பான பாடல் வாழ்த்துக்கள் சிறப்பு மோகன். தேன்மொழி முருகன் அவர்கள் ஆஹா அருமை இனிமை என்றும், அற்புதம் என்றும், பாடல் அருமை என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் விண்ணும் மண்ணும் போனாலும் மாறாது இந்த சொந்தம். ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை என்கிறார் இயக்குனர் தீபாகுமார் அவர்கள். இப்படி ஒரு அரிதான பாடல்களை கீதநேசன் ஐயா அவர்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஏனென்றால் கீதம் நேசிக்கும் கீதநேசன் ஐயா அவர்கள் அல்லவா? அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக கோவை கணபதியிலிருந்து சந்திரமோகன் அவர்கள் விருப்பத்தில், அக்கா வணக்கம், எனக்கு பிடித்த பாடல் ஒலிபரப்பலாமா? படம் மருமகன் பாடல் ஓ ராகினி நீலாம்பரி, இசை தேவா, எஸ்பிபி மற்றும் ஜானகி குரலில். கோவையிலிருந்து கணபதி, சந்திரமோகன் மற்றும் ராஜேஸ்வரி இவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ.

நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் அருமையாக அழகாக ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் மருமகள் திரைப்படத்திலிருந்து, கோவை கணபதியிலிருந்து ர சந்திரமோகன் மற்றும் ராஜேஸ்வரி இவர்கள் விருப்பத்தில் பாடல்.

பாடலை கேட்டு அறிவிப்பாளர் அவர்கள் கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர் என்றும் அட்டகாசம் என்றும் சந்திரமோகன் அவர்கள் நாங்கள் விரும்பிய பாடலை தந்தமைக்கு நன்றி மற்றும் கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி என்றும் சிபிஆர் அவர்கள் அடுத்த வருஷம் நமது 5வது ஆண்டு விழா சிறப்பாக இந்த மாதிரி கொண்டாடணும், எல்லா நேயர்களும் ஒத்துழைக்கவும். சிறப்பு நிச்சயமாக ஒத்துழைக்கலாம். செல்வம் செல்வி அவர்கள் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள் அனைவருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்று பாராட்டியிருக்கிறார் சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள் இனிமையான இதமான பாடல் என்றும் பாடல் மிக அருமை என்றும் அழகான அரிதான பாடல் நன்றி சந்திரமோகன் என்று அறிவிப்பாளர் அவர்களும் இயக்குனர் அவர்கள் என்னது ராகினியா அப்போ ராஜேஸ்வரி என்னாவது தேன்மொழி முருகன் அவர்கள் செல்வம் அண்ணா மணி அடிக்கிறாங்க பள்ளிக்கூடம் போவதற்கா. இயக்குனர் கேட்டதற்கு சந்திரமோகன் சிரிக்கிறார். அறிவழகன் மங்கை அவர்கள் அதிகம் கேட்காத பாடல் அற்புதம் என்றும் சிபிஆர் அவர்கள் என்னது ராகினி இல்லை ராகினியா அப்போ ராஜேஸ்வரி எங்கே போவது என்று கேட்டதற்கு மண்டையில் முட்டிக்கொள்கிறார். மாண்டை உடஞ்சிட போது இயக்குனர் அவர்கள் இனிமையான இதமான பாடல் அறிவழகன் மங்கை அவர்கள் பார்த்து முட்டுங்க, அப்புறம் தக்காளி சட்னி வந்துடும். தேன்மொழி முருகன் அவர்கள் தென்காசி குற்றாலம் இந்த இடத்தை தேர்வு செய்யுங்கள், நான் கலந்து கொள்ள வசதியாக இருக்கும், தூரத்தில் இருந்தால் வர முடியாது, சரியான அட்டமை. தீபா குமார் அவர்கள் பாடல் அருமை என்றும் சிறப்பு அழகான பாடல்கள் நமது நிகழ்ச்சியில் இன்று இடம் பிடித்தன. சிறப்பு அருமை. இதுவரை சபரி வானொலி வழங்கிய நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அழகான அருமையான பாடல்களை பதிவு செய்த உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி மற்றும் பாடல்களை கேட்டு வாட்ஸ்அப் தளத்தில் பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி மற்றும் இயக்குனர் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, நன்றி, வணக்கம்.

சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய பிற்பகல் வணக்கம். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3 மணி. இன்று நம் சபரி வானொலியில் இதயராகம் நிகழ்ச்சியில் கும்பகோணம் மனோகர் அண்ணா அவர்களுடைய தொகுப்பில் பாடல்கள் வலம் வர இருக்கின்றது. பல்வேறு ஜோடிகளுடன் பாடிய பாடல்கள். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசுயா. இந்நிகழ்ச்சியில் வரும் பாடல்களை கேட்டு ரசித்து உங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவிடுங்கள் நேய சொந்தங்களே. இதோ நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்பாக சீர்காழி கோவிந்தராஜன் குரல் ஒரு பாடலை கேட்டு ரசித்துவிட்டு நம் நிகழ்ச்சிக்குள் வருவோம்.

0: தாக்கும் கடல் உள் கணேசனை நினை.
1: நம் நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் ஒரு அருமையான அழகான ஒரு பக்தி பாடல் சீர்காழி கோவிந்தராஜன் குரலில் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்தோம். அடுத்து இன்று ஒரு சிறப்பான நாள் என்னவென்றால், இயக்குனர் மணிரத்தினம், இசையமைப்பாளர் இளையராஜா இருவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இதோ ஒரு பாடல்.

அழகான அருமையான பாடல் அஞ்சலி படத்திலிருந்து ஒலித்து சென்றது. இன்று ஒரு சிறப்பான நாள். இயக்குனர் மணிரத்னம் மற்றும் இசையமைப்பாளர் இளையராஜா இருவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்த பாடல் ஒலித்தது. பாடலை கேட்டு ரசித்தோம். அடுத்து இதயராகம் நிகழ்ச்சிக்குள் வருவோம். இன்று இதயராகம் நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மனோகரண்ணா அவர்களுடைய தொகுப்பில் பல்வேறு ஜோடிகள் பாடிய ஒரு சில படப்பாடல்கள் வலம் வர இருக்கின்றது. இதோ நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வீட்டுக்கு வந்த மருமகள் இந்த படத்திலிருந்து ஒருவன் ஒருத்தி, ஜிக்கி ஏ.எம். ராஜா குரலில் இதோ இந்த பாடல்.

ஏ எம் ராஜா ஜிக்கி குரலில் அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்தோம் நேயர்களே. அடுத்து தர்மராஜா இந்த படத்திலிருந்து வானவில்லை போலிருக்க. இதோ இந்த பாடல். தர்மராஜா படத்திலிருந்து வானவில்லை போலிருக்கு வண்ண வண்ண காட்சி. இதோ டி எம் சௌந்தரராஜன் சுசிலாமா குரலில்.

அழகான அருமையான பாடல் டி எம் சவுந்தரராஜன் சுசிலம்மா குரல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள், மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள் நம் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்களக்கா என்று நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் தம்பி. நன்றி. ரகுபதி தம்பி அவர்கள், நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். இசைத்தரம் அருமை சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி. அடுத்து அறிவழகன் மங்கை அவர்கள், வானவில்லை போல இருக்கு அந்த பாடல் வரிகளுக்கு அழகாக வானவில்லை கண்முன் கொண்டு வந்துள்ளார். சிறப்பு. நன்றி. அடுத்து அறிவழகன் மங்கை அவர்கள், நறுக்குன்னு நாலு பதிவு போட நாட்டாமை அண்ணா வந்து விட்டார் என்று ஒரு பதிவு. ஆமாம் ஆமாம், அவர் வந்தாவே கலை கட்டும்தான். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேர் சொந்தங்கள், உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு இன்று இதயராகும் நிகழ்ச்சியில் கும்பகோணம் மனோகர் அண்ணா அவர்களின் விருப்பத்தில் பல்வேறு ஜோடிகளுடன் பாடிய ஒரு சில படப்பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி பாடல்களை தொகுத்து அனுப்பிய கும்பகோணம் மனோகரண்ணா, நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. அடுத்து சூதாட்டம் இந்த படத்தில் இருந்து எல்ஆர் ஈஸ்வரி, எஸ்பி பாலசுப்பிரமணியம் இருவர்களும் இணைந்து பாடிய பாடல். இன்று முதல் நாளை வரை என் மடியில் நீ இருந்தால், இதோ இந்த பாடல்.

ஒரு அழகான அட்டகாசமான பாடல். எல்ஆர் ஈஸ்வரி, எஸ்பி பாலசுப்பிரமணியம் இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், திருச்சி வைரவீதி குழந்தைவேல் அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். மனோகர் சார் வந்தாலே கலக்கல் தான் என்று சிறப்பு, நன்றி. அடுத்து ரகுபதி தம்பி அவர்கள், அட்டகாசம் சூப்பர் என்றும் ஒரு அழகான ஒரு நடனத்துடன் ஒரு பாப்பாவா பீப்பாவா என்று தெரியவில்லை, அந்த பீப்பாவை நம் கண் கொண்டு வந்துள்ளார். சிறப்பாகவும் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள், அழகான ஒரு நடனத்துடன் சிறப்பு. அடுத்து அறிவழகன் மங்கை அவர்கள், இதுவரை நான் கேட்காத பாடல், மிகவும் அருமை சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள், நன்றி. ரகுபதி கரு ரகுபதி ஆத்தி என்ன, எதுக்கு ஆத்தி என்று தெரியவில்லை, அழகான ஒரு பதிவு. மங்கையர்கரசி அறிவழகன் அவர்கள் பதிவிட்டு உள்ளார்கள், அந்த பீப்பா பாப்பா இல்லை பீப்பா தான் ஆடிக்கொண்டு இருக்கும் அந்த காட்சியை கண்டு சிறப்பு. அடுத்து சென்னை அம்புத்துறை சேர்ந்த அகிலா ஸ்ரீதர் அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள், அழகான அருமையான பாடல் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, அடுத்து குரோதம் இந்த படத்திலிருந்து பாவை இதழ்தேன் மாதுளை, குரோதம் படத்திலிருந்து பாவை இதழ்தேன் மாதுளை, இதோ கேஜே யேசுதாஸ் ஜானகி அம்மா குரலில் இந்த பாடலையும் கேட்டு ரசிப்போம். ஒரு அழகான அருமையான பாடல் இதோ.

கூந்தலிது இரவுகளின் நகல் அல்லவா, பெண் பார்வை பட்டாலே எப்போது பகல் அல்லவா. கோதை மகள் கூந்தலிது இரவுகளின் நகல் அல்லவா, பெண் பார்வை பட்டாலே எப்போது

அழகான அருமையான பாடல் எஸ் ஜானகி கேஜே யேசுதாஸ் குரலில் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அகில ஸ்ரீதர் அவர்கள். பாவை இதழ் பாடல் கேட்டு நீண்ட நாளாகிவிட்டது, அரிதான பாடல் பதிவு என்று ஒரு அழகான ஒரு பதிவை போட்டுள்ளார். ஒலித்த பாடலுக்கு நன்றி. ரகுபதி தம்பி அவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியன் கண்முன் கொண்டு வந்துள்ளார். இதயத்தோடு வானொலி பெட்டியும் கண்முன் கொண்டு வந்து நடக்கட்டும் நடக்கட்டும் என்று வடிவேலை கண்முன் கொண்டு வந்து ஊஞ்சலில் ஆடிக்கொண்டு பாடலை சொகுசாக கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள் நம் ரகுபதி தம்பி அவர்கள். சூப்பர் சூப்பர். அடுத்து அறிவழகன் மங்கை அவர்கள். ரகுபதி அவர்கள் கொடுத்து வைத்தவர், கொடுத்து வச்சவரும் தேன் பாடல் இனிமை என்று பாடலுக்கும், ரகுபதி தம்பி அவர்கள் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டு பாடலை சொகுசாக கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா, அதற்கும் பதிவு. சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்து துணை. இந்த படத்திலிருந்து காற்று நடந்தது மெல்ல மெல்ல, வாணி ஜெயராம் ஜெயச்சந்திரன் குரலில். இங்கும் இடி மின்னல் கொஞ்சம் மெல்ல மெல்ல நகர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. நான் இருக்கும் பகுதியில் காற்று வருமோ மழை வருமோ இல்லை வெயில் வருமோ என்று தெரியவில்லை. இப்பொழுது வெயில்தான் அடித்து கொண்டிருக்கின்றது. எதிர்பார்ப்போம், நம் நிகழ்ச்சி முடிவதற்குள்ளாக எது வருதோ அதை ஏற்றுக்கொள்வோம். இதோ பாடலுக்கு செல்வோம். காற்று நடந்தது மெல்ல மெல்ல, வாணி ஜெயராம் ஜெயச்சந்திரன் குரல். இதோ துணை என்ற படத்திலிருந்து.

அழகான அருமையான பாடல். என் அருமை அம்மா என் இதயத்தில் என்றென்றும் குடியிருக்கும் வாணி ஜெயராமம்மா குரலில், ஜெயச்சந்திரன் குரலில் இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், ஆரணி பிரகாஷ் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று இணைந்துள்ளார்கள். வாருங்கள் தம்பி, நன்றி. அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள் வாணி ஜெயச்சந்திரன் குரல் இசையில் அழகான இனிய பாடல், காற்று வீசும் போல் பிரம்மை. ஆமாம், இப்பொழுது இங்கு காற்று தான் வீசிக்கொண்டிருக்கின்றது. ஒரு

என்ன நேயர்களே, ஏதோ ஒரு ஏடாகுணம். ஏனென்றால் இங்கு காற்று மழை வீசிக்கொண்டிருக்கின்றது, அதால் டவருக்கு ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். மன்னியுங்கள். இதோ நிகழ்ச்சிக்குள் வருவோமா? பள்ளிமயில் இந்த படத்திலிருந்து அம்மம்மா எத்தனை எத்தனை மாற்றம், எஸ்பி சைலஜா, மலேசியா வாசுதேவன் குரலில் இந்த பாடல் ஒலிக்கின்றதை என்று பதிவிடுங்கள் நேயர் சொந்தங்களை.

0: எவ்வளவு அழகா பண்ணிருக்கோம் பாத்தியா.
1: அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது எஸ்பி சைலஜா மலேசிய வாசுதேவன் குரல். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள், இதற்கு முன்பு ரகுபதி தம்பி அவர்கள் கன்னடங்களை மாற்றி மாற்றி போட்டிருந்தார் அல்லவா, இது சர்வர் பாடல் ஒலிக்கின்றது என்று மறைமுகமாக சொல்வார் போல. நாட்டாமை தீர்ப்பை மாற்றி எழுத்து, இது சரியில்லை, நீங்கள் சொல்ல வேண்டியதுதானே சர்வர் பாடல் வருகின்றது என்று நான் சுதாரிச்சிருப்பேன் அல்லவா ரகுபதி நாட்டார் அவர்களே. நன்றி. அடுத்து அறிவழகமங்கை அவர்கள், எனக்கும் சர்வர் பாடல் வருகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். தேன்மொழி அவர்களும், எனக்கு வேலை முடிந்து இப்பொழுதுதான் வைத்தேன், எனக்கும் அப்படிப்பட்ட பாடல்கள் தான் வருகிறது என்று. அவர்களுக்கும் சர்வேர் பாடல் தான் வருகின்றதாம் என்று ஒரு பதிவு. இப்பொழுது சரியாகிவிட்டதல்லவா. அடுத்து ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று மலர்தூவியை வாழ்த்தியுள்ளார்கள், நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் சகோதரி, தேன்மொழி அவர்கள் இப்பொழுது கேட்கிறது என்று அருமையான அருமை வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அம்மம்மா எத்தனை எத்தனை மாற்றம் பாடல் வருகிறது என்று ஒரு குறிப்பு. சூப்பர். அடுத்து ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள், மிக இனிமை இந்த பாடல் என்றும் பாராட்டியுள்ளார்கள். ஒலித்த பாடலுக்கு நன்றி. தேன்மொழி அவர்கள், சிறப்பான பாடல் அருமை என்றும் பாராட்டியுள்ளார்கள். அரிதான பாடல் அருமை என்றும் பாராட்டியுள்ளார்கள். அறிவழகு மங்கை அவர்கள், பாடல் மிகவும் அருமை சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். ஒலித்த பாடலுக்கு, பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்களுக்கு என் இதயமகிழ்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, இன்று இதய ராகம் நிகழ்ச்சியில் பல்வேறு பாடகிகளுடன் ஒரு சில படப்பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. நம் கும்பகோணம் மனோகர் அண்ணா அவர்களுடைய விருப்பத்தில் தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி பாடல்களை தொகுத்து அனுப்பிய மனோகர் அண்ணா, நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:53. அடுத்த பாடலுக்கு செல்வோமா. ஒரு வீடு இரு உலகம் இந்த படத்திலிருந்து ரதிதேவி சன்னதியில் ரகசிய பூஜை. இதோ டி.எல். மகராஜன், பி.எஸ். சசிரேகா குரலில். இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல் டிஎல் மகராஜன் பிஎஸ் சசிரேகா குரலில் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள் ரெட்டியார்பட்டி தீபா குமார்கள் ஆஹா அருமை என்றும் பாராட்டியுள்ளார்கள். ரகுபதி தம்பி அவர்கள் அவருடைய ரதியை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். அழகான ஒரு ரதி தேவி, சூப்பர் சூப்பர். அடுத்து ஜண்டா என்று ஒரு, அவர் எந்த படத்தில் நடித்தாலும் ஒரு மந்திரவாதியாகத்தான் நடிப்பார், அவரை கண்முன் கொண்டு வந்துள்ளார். அடுத்து ரகுபதி தம்பி அவர்கள் வானொலி பெட்டியை தோல்மேல் ஏந்தி அழகாக பாடலை கேட்டு ரசித்து கொண்டும் இப்படியும் அப்படியும் ஆடிக்கொண்டு பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கு. இதற்குத்தான் ரகுபதி நாட்டாமை வேணும் என்று சொன்னது நம் அறிவழகன் மங்கை அவர்கள். சூப்பர் சூப்பரான அழகான ஒரு பதிவு. அடுத்து அறிவழகன் மங்கை அவர்கள் அதிகமாக கேட்டு ரசித்த பாடல் இது, சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து கிருஷ்ணகிரி மாவட்டம் கருத்தமாறன்பட்டி அபிமன்னன் அவர்கள் ரதிதேவி சன்னதியில் பாடல் அருமையான பாடல், இந்த பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும் பாராட்டியுள்ளார்கள் நம் மனோகரன் அவர்களுக்கு இந்த பாராட்டு, சூப்பர். அடுத்து தேன்மொழி அவர்கள் பாடல் இனிது நன்றி, அருமையான பாடல். அடுத்து இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி, வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டியுள்ளார்கள் தேன்மொழி சகோதரி அவர்கள், நன்றி. அடுத்து பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் நன்றிகள். அடுத்து நீரோட்டம் இந்த படத்திலிருந்து ஆசை இருக்கு நெஞ்சிக்குள்ள, இது ஏவி ரமணன் உமா ரமணன் இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் நீரோட்டம் என்ற படத்தில் இருந்து. ஆனால் இங்கு நீரோட்டம் வருமோ வராதோ, காற்றோட்டம்தான் வந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் நீரை கண்முன் கொண்டு வரவில்லை அந்த வர்ண பகவான். பார்ப்போம் இதோ இந்த பாடல்.

அருமையான அழகான பாடல். ஏவி ரமணன், உமா ரமணன் குரலில் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள், ஆஹா, அறிவழகன் மங்கை அவர்கள் டீயை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். வாங்க அக்கா, டீ குடிக்கலாம் என்று குடியுங்கள் குடியுங்கள். நானும் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு டீயை குடிப்பேன். சிறப்பு சிறப்பான ஒரு அழகான ஒரு பாடல் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்த நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் அற்புதம், சூப்பர் என்று ஒலித்த பாடலுக்கு பதிவு, சூப்பர், நன்றி சகோதரி. அடுத்து, அவள் ஒரு பச்சை குழந்தை, அவள் ஒரு பச்சை குழந்தை என்று பாடல் வரி வரும். ஆனால் இது படம். அவள் ஒரு பச்சை குழந்தை இந்த படத்திலிருந்து மாலை இளம் மனதில் சுரேந்தர், சோபனா சந்திரசேகர் பாடியது.

அழகான அருமையான பாடல். எஸ் என் சுரேந்தர், ஷோபா சந்திரசேகர் இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், தேன்மொழி அவர்கள் அருமையான பாடல் என்றும், அடுத்து அருமையான பாடல்கள் அரிதான பாடல்கள் தேர்வு செய்த மனோகர் அண்ணா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி. ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் அருமை இனிமையான இதமான பாடல் என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி. அறிவழகன் மங்கை அவர்கள் மாலை பொழுதில் செவிகளுக்கு நல்ல இசை விருந்து என்று ஒரு அழகான ஒரு பதிவு. ஆமாம் ஆமாம், நிகழ்ச்சி ஆரம்பத்தில் ஒரு 2-3 பாடல் ஒலிக்கும் பொழுது வெயில் அடித்தது. இன்று அழகாக மேகமூட்டத்துடன் காற்றோடு வீசிக்கொண்டிருக்கின்றது. இப்பொழுதுதான் ஒரு தூறல் எட்டி பார்க்கின்றது. பார்ப்போம். அடுத்து இன்று இதயராகம் நிகழ்ச்சியில் கும்பகோணம் மனோகர் அண்ணா அவர்களுடைய விருப்பத்தில் பல்வேறு பாடகிகளுடன் பாடிய ஒரு சில படப்பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நேயர் சொந்தங்கள், பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம் நாம் அனைவருமாக. தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி பாடல்களை தொகுத்து அனுப்பிய கும்பகோணம் மனோகர் அண்ணா, நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இதோ நிகழ்ச்சிக்குள் வருவோம் மறுபடியும். இப்பொழுதுதான் தூறல் ஒளி கேட்கிறதா? சிறப்பு சிறப்பு. நம் நிகழ்ச்சி முடிவதற்குள்ளாக ஒரு நல்ல மழை பெய்தால் நன்றாக இருக்கும். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் மனுசியா. நிலையத்தில் நேரம் பிற்பகல் என்று சொல்வதை விட மாலை என்றே சொல்லிவிடுவோமே. மாலை 4:12. அடுத்து வள்ளி தெய்வியானை இந்த படத்திலிருந்து மலர்களில் ராஜா அழகிய ரோஜா. இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல் தனசேகர் மல்லிகா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள் அருமையான பாடல் தேர்வு செய்த அரிதான பாடல் தேர்வு செய்த மனோகர் அண்ணாவுக்கு வாழ்த்துக்கள் என்று தேன்மொழி படித்துவிட்டேன். அடுத்து மழையை கொஞ்சம் எங்கள் ஊருக்கு அனுப்பி வையுங்கள் அக்கா என்று அறிவழகன் மங்கை அவர்கள் பதிவிட்டுள்ளார்கள். இதோ அனுப்பி விடுகிறேன் தம்பி. அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள் மலர்களில் ராஜா அரிதான பாடல் பதிவு என்று பாராட்டியுள்ளார். அடுத்து அறிவழகன் மங்கை அவர் அழகான ஒரு ரோஜாவை கண்முன் கொண்டு வந்தோம், இது உங்கள் வீட்டு தோட்டத்து ரோஜாவா என்று தெரியவில்லை, சூப்பராக இருக்கு, அருமை சூப்பர். ரெட்டையார்பட்டி தீபாகுமார் அவர்கள் அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும் பாராட்டியுள்ளார்கள், நன்றி. தீர்மொழி அவர்கள் மலர்களில் ராஜா அழகிய ரோஜா பாடல் அருமையான பாடல் கேட்க இனிமையாக உள்ளது என்றும் பாராட்டி மனதைவருடும் கீதங்கள் மகிழ்ச்சி என்றும் பாராட்டியுள்ளார்கள் தேன்மொழி சகோதரி அவர்கள், நன்றி. ரெட்டையார்பட்டி தீபாகுமாரர்கள் கேட்கவே ஆனந்தமாக இருக்கு என்று ஒலித்த பாடலுக்கு பதிவிட்டுள்ளார். ஆம் நேயர்களே, இன்று என் இதயத்தை குடியிருக்கும் வாணியம்மா பாடல் ஒன்று கேட்டோம் அல்லவா, காற்று நடந்தது மெல்ல மெல்ல என்று, அதே போல் காற்று வந்தது மழையும் வந்தது என் மனமும் குளிர்ந்தது. இதோ மழை பெய்து கொண்டிருக்கின்றது நான் இருக்கும் பகுதியில், மன குளிர்ச்சியாக உள்ளது. அடுத்து பாடலுக்கு செல்வோமா? உங்கள் விருப்பம் இந்த படத்தில் இருந்து மஞ்சள் பூசி மஞ்சம் கொண்ட ராமா ராமா. இதோ எல்லா ரஞ்சிலி கோவை சவுந்தரராஜன் குரலில், இதில் இரு நடிகர்கள் காமெடி நடிகர் தேங்காய் சீனிவாசன் மனோரமா நடித்து இருப்பார்கள். அது படத்தில் பார்ப்பதற்கு தெரியும். ஒரு இரண்டு மூன்று வரிகள் வரும்பொழுது பெண் வேடத்தில் இருப்பார் தேங்காய் சீனிவாசன், பழையபடி ஆண் வேடத்தில் வருவார். இப்படி மாற்றி மாற்றி வரும் காட்சி இது, ஒரு அழகான அருமையான ஒரு பாடல். இதோ எல்லா ரஞ்சிலி கோவை சவுந்தரராஜன் குரலி. உங்கள் விருப்பம் படத்திலிருந்து மஞ்சள் பூசி மஞ்சம் கொண்ட ராமா ராமா. இதோ பாடல்.

அருமையான அழகான பாடல். எல்ஆர் அஞ்சலி கோவை சவுந்தரராஜன் குரலில் பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள் அறிவழகன் மங்கை அவர்கள் ஒரு ரோஜாவை கண்முன் கொண்டு வந்துள்ளார். அது உங்கள் வீட்டு தோட்டத்து ரோஜாவா என்று கேட்டு, ஆமாம் அக்கா எங்கள் செடி ரோஜாதான் என்று ஒரு சிறப்பான ஒரு பதிவு. சூப்பர் தேன்மொழி அவர்கள், மிக இனிமை இந்த பாடல். நீங்கள் பதிவிட்ட பாடல் அனைத்தும் சூப்பர், அசுத்துறீங்க சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, மனம்போல் மாங்கல்யம் என்று ஒரு சொல்வார்கள். நீண்ட இடைவேளைக்கு பிறகு இதயராகம் நிகழ்ச்சி என் அருமை அண்ணன் அவர்களுடைய பதிவில் இன்று வளம் வந்தது. ஆனால் என் இதயமும் என் மனதும் குளிர்ந்தது. இதோ அழகான அருமையான ஒரு மழை பெய்து கொண்டிருக்கின்றது நான் இருக்கும் பகுதியில். அடுத்து இதோ பாடல்களை தொகுத்து அனுப்பிய என் அருமை அண்ணாவுடன் ஒரு சிறு உரையாடல். அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா. மனம் போல மாங்கல்யம்ண்ணா. ஏன்னா நீண்ட இடைவேளைக்கு பிறகு நம் இதய ராக நிகழ்ச்சியில் உங்களுடைய பாடல் தந்ததற்கு எனக்கு மன மகிழ்ச்சியும் நிறைவாக இருக்கின்றது. ஏனென்றால் சரிவர மழை இங்கு கேட்கிறதா உங்களுக்கு மழை சவுண்டு கேட்கிறதா உங்களுக்கு மழை சவுண்டு சரிங்கண்ணா.

ஒரு சிறப்பு உரையாடல் உரையாடி சென்றார். கேட்டு ரசித்தோம். நம் நிகழ்ச்சியை நிறைவுக்கு வந்துவிட்டோம். மேல்நாட்டு மருமகள் இந்த படத்திலிருந்து சுகம் தரும் சொர்க்கலோகம். ஆமாம், இப்பொழுது நான் இருக்கும் பகுதி சொர்க்கலோகமாகத்தான் மாறிவிட்டது. இதோ இந்த பாடலுக்கு குரல் கொடுத்தவர்கள் ராஜேஷ், மனோகரி என்ற இரு பாடகர்கள் பாடிய பாடல். இதோ இந்த பாடலை கேட்டு ரசித்துவிட்டு நம் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம் நேயர்களே.

ரகசியம் மனந்த விட்டால் இலக்கியம் பரவ.

0: சுகமாக சுகம் காண தவழ்தான வாணி.
1: இணையாக என்னோடு துணையாகவே நீ
0: இதமாக சுகம் காண தவழ்தான வாணி.
1: மயங்க வைப்பது நெருக்கம் மற்றும் பின்னே கிடக்கும்
0: தயங்கி நிற்பது வெட்டும் தகத்திட வேண்டும் பெண் வர்க்கம்.
1: மயங்க வைப்பது நெருக்கம் மற்றும் பின்னே கிறக்கும் மயங்க வைப்பது நெருக்கம் மற்றும் பின்னே கிறக்கும்
0: தயங்கி நிற்பது வெட்டும் அதை தகத்திட வேண்டும் பெண் வர்க்கம். தயங்கி நிற்பது வெட்டும் அதை தகத்திட வேண்டும் பெண் வர்க்கம்.

நம் இதய ராகம் நிகழ்ச்சி நிறைவு பாடல் ராஜேஷ் மனோகரி இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், தேன்மொழி அவர்கள் அசத்திரிங்க சூப்பர் எக்ஸலண்ட் என்றும், வாவ் சூப்பர் என்றும், அனைத்து தொட்ட பாடல் சிறப்பான பாடல் அருமை என்றும், மிக்க நன்றி என்றும் பாராட்டி உள்ளார்கள் தேன்மொழி அவர்கள். இதுவரை நம் சபரி வானொலியில் இதயராகம் நிகழ்ச்சியில் கும்பகோணம் மனோகரண்ணா இவர் அவர்களுடைய விருப்பத்தில் ஒரு சில பாடகர்களுடன் பாடிய பாடல் பலம் வந்தது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும், நிலை இயக்குனர் அவர்களுக்கும் மற்றும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நாளை காலை 10 மணிக்கு காற்றினிலே வரும் கீதம் என்ற நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.